இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது தமிழ் ஒலிபரப்பு இப்போது துவங்குகிறது. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 11ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, சிந்தனை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள் மற்றும் ரசிகர் தேன்கிண்ணம் ஆகியன ஒளி உலாவர உள்ளது. முதலில் குரலமுதம். பெற்றான் பெரின்பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பொருள்: நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிருக்கு இல்வாழ்க்கை எனும் புதிய உலகம் பெருஞ்சிறப்பாக அமையும். மீண்டும் குரல்: பெற்றான் பெரின்பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. குரலன் 58, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

இன்றைக்கான பொன்மொழி, நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. கூறியவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வீசக்கூடும். மேலும் 55 உயர வாய்ப்பும் உள்ளது. மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். MV ராணிலட்சுமி நாளை காலை 6 லாங்கலின் மற்றும் சொராதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV கமட்டா நாளை காலை 6:15 சகிதீப் செல்லும். பின்பு காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV பம்புகா நாளை காலை 6:15 சொராதீப் செல்லும். பிறகு இக்கப்பல் காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 7 சகிதீப் சொராதீப் ஸ்ட்ரைட் ஐலண்ட் கதம் தாலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 7 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ராணிச்சங்கா நாளை காலை 11 சகிதீப் பயணிக்கும். அங்கிருந்து பகல் 1 சொராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. MV ரங்கத் நாளை காலை 11:30 சகஜித் செல்லும். அங்கிருந்து பிற்பகல் 2 சகிதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. MV ஜாலிபாய் நாளை மாலை 5 சொராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

தேசிய கண்தான வாரத்தில் இன்று 4வது நாள். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய கண்தான வாரம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய கண்தான இருவார நிகழ்வானது கருவிழி தானம் குறித்து பொது விழிப்புணர்வையும் தனிநபர்களை தங்கள் கண்களை தானம் செய்ய ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஒருவர் இறந்த பிறகு தனது கண்களை தானம் செய்ய எடுக்கும் முடிவு மற்றொருவரின் பார்வையை மீட்டெடுக்கவும் அவரது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைக்கவும் உதவும் என்பதை நினைவூட்டுகிறது. பரவலாக உதவி மனப்பான்மை இருந்த போதிலும் கண் தானத்தை தடுக்கும் பொதுவான கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துக்களையும் இந்த பிரச்சாரம் எடுத்துரைக்கிறது. எனவே கண் தானம் செய்வீர், இறந்த பின்பும் வாழ்வீர்.

இன்று உலக சமஸ்கிருத தினம். உலக சமஸ்கிருத தினம் என்பது பண்டைய இந்திய மொழிகளில் ஒன்று. சமஸ்கிருதத்தின் வரலாற்று சிறப்பு, இலக்கிய வளம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் கடந்த

1969 முதல் இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. சமஸ்கிருத மொழியை பாதுகாப்பது, அதன் பயன்பாட்டை மக்களிடையே மீண்டும் புதுப்பிப்பது மற்றும் இளைய தலைமுறைக்கு அதன் இலக்கிய அறிவை எட்டச் செய்வது இதனுடைய முக்கிய நோக்கமாகும். உலகின் மிகச்சிறந்த சமஸ்கிருத இலக்கண அறிஞரான பாணினி அவர்களின் பங்களிப்பை போற்றும் விதமாகவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்தியாவின் வேதங்கள், இதிகாசங்கள், இராமாயணம், மகாபாரதம், ஆயுர்வேதம், வானியல் போன்ற பண்டைய அறிவியல் நூல்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில்தான்.

அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்தியாவின் வேதங்கள், இதிகாசங்கள், இராமாயணம், மகாபாரதம், ஆயுர்வேதம், வானியல் போன்ற பண்டைய அறிவியல் நூல்கள் அனைத்தும் சமஸ்கிருத மொழியில்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் துல்லியமான இலக்கணம் மற்றும் ஒழிப்பு முறை காரணமாக இது உலகின் மிக முக்கிய மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.

0: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture, and untold stories. The Ministry of Information and Broadcasting, through Prasar Bharati, proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாலதி. நான் இங்கே அந்தமான் தீவில் நியூ பாடுகாமில் இருக்கேன். என்னுடைய கணவர் பெயர் வந்து எஸ் குமார். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்கே அந்தமானுக்கு வந்தேன். நான் ஊரில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ரெண்டு பேரும் இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ரேடியோ ஸ்டேஷனில் வந்து என்னை ரசிகர் தேனிக்கிண்ணம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்காக கூப்பிட்டாங்க. அதுக்காக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். அதுக்கான நன்றியை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ரசிகர் தேனிக்கிண்ணம்னா எனக்கு பிடிச்ச பாட்டை பத்தி நான் சொல்றதுக்காக வந்திருக்கேன். உங்களோட கலந்து சேர்ந்து இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணி இந்த பாட்டோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு பிடிச்சது என்னதுன்னா, யூத் மூவில இருந்து சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிற பாட்டு தான். அது என்னன்னு தெரியலங்க. அந்த பாட்டை கேட்கும் போது நான் ரொம்பவும் கான்ஃபிடண்டா ஃபீல் பண்றேன். எல்லாருக்குமே தான் கஷ்டம் வரும் போகும். அந்த கஷ்டத்தையே நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வாழாம விட்டுறக்கூடாது. நம்ம லைஃபை சந்தோஷமா வாழணும். புயல் அடிச்சாதான் மழை வரும். அந்த புயல் அடிக்கும் போது சிலருக்கு நன்மை இருக்கு, சிலருக்கு தீமையும் இருக்குது. நம்ம நன்மையே மட்டும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். வெற்றியை போலவே ஒரு மனுஷனுக்கு வந்து தோல்வியும் வேணுங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம தோல்வி அடையும் போதுதான் அடுத்த முறை அந்த தோல்வி வராம முயற்சி எடுத்து நம்ம வெற்றிக்கான பாதையை நோக்கி செல்வோம். நிறைய தோல்விலாம் இருக்கு, அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், தோல்விதான் நம்மளோட வெற்றிக்கு முதல் படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சும்மா சொல்லல, அனுபவிச்சுதான் சொல்லியிருக்காங்க. நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம கேட்கும் போது வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அந்த மாதிரி தோணும். எல்லாருக்குமே கவலை இருக்கு, நம்மளுக்கு மட்டும்தான் கவலை இருக்குன்னு யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணி நம்ம வாழ்க்கைய வாழாம இருந்துடக்கூடாது. சந்தோஷமா வாழுங்க. இந்த பாட்டை நீங்களும் சந்தோஷமா கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட வாழ்வையும் சந்தோஷமா வாழுங்க.

அடுத்த பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி, திருவிழானா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆமா, எல்லாருக்குமே பிடிக்கும் தான். பிடிக்காதவங்க யாருமே இருக்காது. ஏன்னா திருவிழானாவே நம்மளுக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் கண்டிப்பா வரும். எனக்கும் அப்படித்தாங்க. கிராமத்துல வளர்ந்த பொண்ணுன்னு நான் ஃபர்ஸ்ட் பேசும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த கிராமத்து ஞாபகம் தான் ரொம்ப வரும். முக்கியமா எங்களோட சின்ன வயசுல நான் கிராமத்துல எங்க ஊர் திருவிழாவெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் இப்ப இங்க கல்யாணம் பண்ணி அந்தமான் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க ஊர் திருவிழா வந்து எப்படி இருக்கும்னா, மூணு நாள் நடக்கும். முதல் நாள் வந்து காவடி எடுப்பு வந்து சாயந்தரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தோள்பட்டையில வந்து காவடியை வச்சுட்டு சுத்தி சுத்தி ஆடி வருவாங்க. நாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சுத்தி நின்று கை தட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு பார்த்து ரசிப்போம். அதுக்கப்புறம் இந்த காவடி வந்து ஊரை சுத்தி வந்து ஊருக்கு மையமா இருக்கிற முளைப்பாரி எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த முளைத்தண்ணை இருக்கும்ல, அதுல வச்சு சுத்தி மஞ்சள் சேலையை வச்சு கட்டி சாமி கும்பிட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மறுநாள் காலையில வந்து நாங்க எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படிங்கையில நம்ம கிளம்பும் போது வேகமாவே எழுப்பிடுவாங்க. காலையில தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு எந்திரிச்சு ரெடி ஆகி கிளம்பி போவோம். அதுக்கப்புறம் அந்த முளத்தண்ணையில வச்சிருந்த அந்த காவடியோட சேர்த்து அப்புறம் எக்ஸ்ட்ரா நாங்க அந்த பால் குடம் அப்புறம் அந்த வேல் போடுறது பூ இறங்குறவங்க எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா கோயில் வந்து இங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அய்யனார் கோயில், இங்க இருந்து எல்லாரும் நடந்தே போவோம். பால் குடம் எடுக்கிறவங்க பால் குடம் எடுத்துட்டு வருவாங்க, காவடி எடுத்தவங்க அந்த மாதிரி எல்லாரும் லைன் அங்க இருந்து நடந்தே போவோம். அங்க போய் பூக்குழி திருவிழா நடக்கும். பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிரும், சாயந்தரம் வந்துரும். சாயந்தரம் வரும்போது பலூனு அப்புறம் அங்க உள்ள ராட்டனம் அப்புறம் ஐஸ் பழங்கள் அப்புறம் இந்த ரோசா பூலாம் வைப்பாங்க, நல்லா இருக்கும். சிகப்பு கலர் மஞ்சள் கலர் நாங்க கலர் கலரா வைக்கும், வாங்கி தர சொல்லி எல்லாம் கேட்போம், வாங்கி தருவாங்க. அந்த ஞாபகம் எல்லாம் செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாவது நாள் ஓடிடும். மூணாவது நாள் வந்து முக்கியமானதுங்க, கிடாவட்டு சாப்பாடு அன்னைக்கு தாங்க மூணாவது நாள் நிறைவு திருவிழா. அப்படியே மட்டன் சாப்பாடு தெம்பா சாப்பிட்டுட்டு பஸ் பிடிச்சு ஊருக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அதான் அந்த பாட்டு வந்து தெரியுதா உங்களுக்கு? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து ஆடுங்கடா. அந்த பாட்டு தாங்க. எப்படி வைப் ஆகுதா? அந்த பாட்டை கேட்கும் போதே எப்படி சுறுசுறுப்பா இருக்குல்ல? உங்களுக்கும் ஞாபகம்லாம் வருதுல? கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

என்னங்க பாட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பரா. காதலிக்காத மனிதன் வறண்ட நிலம் போல, அது எதுக்குமே உதவாது. ஆனா அதே வறண்ட நிலத்துல காதலுங்கிற மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா அன்பு வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடும். அதே போலதாங்க எனக்கு பிடிச்ச இந்த பாட்டு. எந்த பாட்டுன்னு தானே கேக்குறீங்க? ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காற்றா அடி போலாடுது. இந்த பாட்டு தாங்க எனக்கு பிடிச்ச ரெண்டாவது பாட்டு. ஏன் இந்த பாட்டு ரெண்டாவது எனக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த பாட்டு எனக்கு பிடிச்சதை விட எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை கேட்டாலே என்னோட ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வருங்க ஃபுல்லா எனக்கு. ஏன்னா இந்த பாட்டை பாடி பாடி தாங்க என்னைய விரும்பி கல்யாணம் பண்ணி இந்த அந்தமானுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு திருமணமாகி இப்ப 15 வருஷம் ஆச்சு. இப்ப கூட எங்க கணவரை உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்கன்னு சொல்லி யாரு கேட்டாலும் இந்த பாட்டை தான் பாடுவாங்க. எனக்காகவும் பாடுவாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை தான் பாடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால என்னவோ தெரியல, அந்த பாட்டை பாடி பாடி கேட்டு கேட்டு எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும்.